0: வணக்கமா?
1: நமஸ்காரம்.
2: நமஸ்கார்.
0: ராம் ராம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: சத் ஸ்ரீ அகால் ஜி.
3: யா சர்வார்த்த ஏக்க.
4: FM बँड 100.1 मेगाहर्ट्झ आणि लाईव्ह स्ट्रीमिंगच्या माध्यमातून